ஓகே சிமிஸ்டர் உகலிதி டைம் ஹாரிசர் புரஷல் ஏதா ரவாய் ஜனாப் முச்சிதா பிரதான ஜுர்மி லிதலை பம் மெகிஹ்பா நக்தம் சியார் பை பாத்தி சினா வா வாசி டேஷ் சலாம் ஜி சிங் ஹே ஜனாப் த ரேடியோ அமன் மினவால் சிங் திஸ் ஐ அம் ஜுனேரா பில்குல் ஷே திஹா டிக் திஸ் அர்மன் நப துனியா நப ரகிகி தி அர்மானா ஜிந்தகி கோ வஸட் கயா சானி அஃப்ராம் உமர் அடசி நஸ்மான் பை உமர் அடச்சி அவாஸ் ஓகே தி டி நமனா சமா ஹோரி குஷால ஷே கதர்மன ஷே சத்மன ஷே.